ரேடியோ புனேரி ஹோ அமிச்சா ரேடியோ புனேரி அஹோ ஐக்லத் கா ஹோ அமிச்சா ரேடியோ புனேரி ஹோ அமிச்சா ரேடியோ புனேரி.